438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆணி திங்கள் 18ஆம் நாள் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வேளாண் உலகம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகின ஒலி உலாவரும்.

குறளமுதம் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. பொருள் தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி அளவால் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தை விட மிக பெரியதாக மதிக்கப்படும். மீண்டும் குறள் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. குறள் எண் 102 அதிகாரம் செய்நன்றி அறிதல்.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் மற்றும் கூடுதலாக 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும், கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. பினிக்ஸ்பே துறைமுகத்திலிருந்து எம்பி ஜாலிபாய் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தி மற்றும் லாங்கலேன் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி கமோட்டா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தி பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி நார்த் பேசேஜ் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தி பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஸ்ட்ரைட் எலின் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தி பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ரங்கத் நாளை முற்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பாராட்டாங் நாளை பிற்பகல் 2:30 எம்பி பாராட்டாங் நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தி பயணிக்க உள்ளது. அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஹட்பி நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுவராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தி வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா. நாட்டின் விவசாயத்தை பாதுகாப்பதற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் மிக முக்கியமான திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் என்பது நாட்டின் முதுகெலும்பாக விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசால் 2019 பிப்ரவரி 24 தொடங்கப்பட்ட விவசாய உதவித்தொகை திட்டமாகும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்

நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒருமுறை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கே நேரடியாக டிபாசிட் செய்யப்படுகிறது. பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் நோக்கம் விவசாயம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நாட்டில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே நிலவி வரும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக பெரும்பாலான விவசாயிகள் நிதி சிக்கலை சந்தித்து வருகின்றனர். எனவே விவசாயிகளின் இந்த நிதி தேவைகளை பூர்த்தி செய்து விவசாயிகளுக்கும் அவரது குடும்பங்களுக்கும் வருமான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதே இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியமான குறிக்கோளாகும். நேயர்களே, தொடர்வது வேளாண் உலகம்.

0: நேயர்களே, தொடர்வது தென்னை மர தோப்புகளில் ஊடுபயிராக பயிரிடக்கூடிய பயிர்கள் குறித்து மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் சுப்பிரமணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சக அறிவிப்பாளர் மு. வரதராஜன்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் ஊடுபயிர் சாகுபடி குறித்து மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் சுப்பிரமணிய அவர்கள் இன்று நம்மிடையே இருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இப்போ வந்து ஊடுபயிர் முறை என்றால் என்ன, இதன் மூலம் விவசாயிகள் எந்தெந்த வகையில் பயன்பெற முடியும்?
2: அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். ஊடுபயிர்னு சொல்லும்போது நம்ம ஒரு மெயினாக ஒரு பயிர் இருக்கும், அந்த பயிருக்கு தேவையான இடங்களை தவிர மற்ற எக்ஸ்ட்ரா இடங்களும் இருக்கும். இப்போ ஒரு பயிருக்கு வந்து ஒரு 2 அடி 3 அடி ஒரு விடுறோம் அப்படின்னா இடையில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பயிர் நட்டு அதன் மூலயமா கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு மகசூல் அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்து கிடைக்கிறதுக்காக பண்ணுறது தான் ஊடுபயிர். அது வந்து எல்லா கிராப்லேயும் நம்ம பண்ண முடியும். அது வந்து இப்போ பெரிய மரம்னு கேட்டால் மரங்களுக்கு இடையிலையும் பண்ணலாம், சில சின்ன ஒரு பயிர்களுக்கு இடையில் கூட பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பயிரில் கிடைக்க வேண்டியதை விட நமக்கு வந்து ஒரு நல்ல அதிகமான மகசூல் கிடைக்கும், எல்லா ஏரியா வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம்.
1: இப்போ வந்து நமக்கு தீவில் வந்து அதிகமாக தென்னை பாக்கு சாகுபடி தான் அதிகமாக இருக்குது. இந்த தென்னை இடையே விவசாயிகள் ஊடுபயிர் செய்வது உகந்ததாக இருக்கிறதா?
2: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம்னு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 25% தான் நம்ம வந்து தென்னை மரத்துக்கு வந்து யூஸ் ஆகுது, மற்றபடி எல்லாம் 75% வந்து அது வேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த லேண்டு பார்த்தா இப்போ தென்னை மரம் வந்து எப்படி நடுறோம், நம்ம 7.5 × 7.5 7.5 மீட்டருக்கு வந்து நம்ம வந்து நடுறோம். அப்போ வந்து அதுக்கு தேவையான ஒரு 2.5 மீட்டர் தான் வந்து தென்னை மரத்துக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு தேவையான லைட்டு, அந்த மண், அந்த வேர் அமைப்பு எல்லாம் வந்து அவ்வளோதான் தேவை. மீதி இருக்கிற 75% வேஸ்ட்டாக இருக்குது. அந்த நிலத்தில் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது ஊடுபயிர் பண்ணுறதுக்கு பண்ணனா அது மாதிரி நல்லா வந்து ஒரு வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து அடிஷனல் இன்கம் வந்து கிடைக்கும். அதனால வந்து கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: தென்னையில் வந்து நிறைய வெரைட்டிலாம் இருக்குல்ல சார், அது என்னென்ன வெரைட்டி, எந்தெந்த வெரைட்டிகளை எப்படி பண்ண முடியுமா?
2: இப்போ தென்னை மரத்தில் பார்த்தா நம்ம டால்னு சொல்கிறோம், நம்ம உயர்ந்தது இல்லை பெருனாலும் டார்ஃப் குட்டையானதாக
1: அந்தமான
2: அதிகமாக இருக்குது. ஆமாம், அது வந்து டால் வெரைட்டி அதிகமாக இருக்குது. அதில் இங்கே என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தா இங்கே அந்தமான் ஆர்டினரி, அந்தமான் ஜெயண்ட்டு, அப்புறம் கச்சால் டால், நிக்கோபார் டால், அப்புறம் அந்தமான் மைக்ரோ, இது மாதிரி சொல்கிறோம். இதை வந்து இதை நடுறதுக்கு தான் இந்த 7.5 மீட்டரு அந்த இடைவெளியில் இது வந்து நடலாம். இதெல்லாம் வந்து ஒரு டால் ரகம். குட்டை ரகமும் கொஞ்சம் சில ஏரியாவில் இருக்குது. குட்டை ரகம் நடணும்னா நீங்கள் வந்து ஒரு 6 மீட்டருக்கு 6 மீட்ரு அது மாதிரி நடும்போது அது வந்து ஏன்னா அது வந்து நிறையா ஈல்டு கொடுக்கும், அதிகமாக உயரம் வளராது, அதனால்

0: வந்து அதுக்கு வந்து அந்த கொஞ்சம் 1.5 மீட்டர் குறைச்சிக்கிறோம்.
1: இப்போ இந்த மாதிரியான பாக்குத்தனி தோட்டங்களில் எந்த மாதிரியான ஊடு பயிர் செஞ்சால் விவசாயிகள் பயன்பெற முடியும்?
0: இப்போ அந்தமான பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே வந்து மழை பெஞ்சிட்ருக்குது, ஒரு 6-7 மாதத்துக்கு மழை பெய்யுது. அதனால் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்பைசஸ் என்ன வந்து நம்ம நறுமண பயிர்கள் வந்து பயிரிடுறதுக்கு வந்து இங்கே அந்தமான் இந்த டிராபிக்கல் கிளைமேட்னு சொல்கிறோம், அந்த ஒரு கிளைமேட்டில் வந்து நல்லா வந்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்ன பயிர்னு பார்த்தா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா, நீங்கள் பிளாக் பெப்பர் நடலாம், அப்புறம் வந்து இந்த பட்டை, லவங்கு, ஜாதிக்காய், இது மாதிரி எல்லா வகையான இதுவுமே நட முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சின்னமோன்னு சொல்கிறோம் நம்ம, இது பட்டை, அது வந்து நம்ம வந்து 4 மரத்துக்கும் இடையில் ஒன்று நட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் நெருக்கமாக நடனா 3 மீட்டர் × 3 மீட்டர் அந்த இதுலேயும் நடலாம், அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிளவும் அப்படி தான், கிளவு 4 மரத்துக்கு அந்த 4 மரம் தென்னை மரத்துக்கு இடையில் ஒன்று போட்டால் கூட போதும். அப்படி நம்ம வேறு எதுவுமே இன்டர்கிராப் வேறு எதுவும் பண்ணலை அப்படி இல்லை, ஒன்லி இது மட்டும் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் இன்னும் அதுக்கும் அப்படி தான் 3 மீட்டர் போடலாம். அது எப்படின்னா நல்லா நேரம்

0: இடையில ஒன்று நட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் நெருக்கமாக நடுனா 3 மீட்ரு × 3 மீட்ரு அந்த இதுலேயும் நடலாம், அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிளவும் அப்படி தான், கிளவு 4 மரத்துக்கு அந்த 4 மரம் தென்னை மரத்துக்கு இடையில் ஒன்று போட்டால் கூட போதும். அப்படி நம்ம வேறு எதுவுமே இன்டர் கிராப் வேறு எதுவும் பண்ணலை அப்படி இல்லை, ஒன்லி இது மட்டும் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் இன்னும் அதுக்கும் அப்படி தான் 3 மீட்ரு போடலாம். அது எப்படின்னா நல்லா நீளமாக தான் உயரமாக வளர்ந்துட்டு போகும், அதனால் வந்து இது பெருசாக வந்து தென்னை மரத்துக்கு அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் இந்த பிளாக் பேப்பர்னு எடுத்துட்டிங்களா, பிளாக் பேப்பரில் வந்து நீங்கள் தென்னை மரத்துலையும் ஏற்ற விடலாம், இல்லாட்டினா நம்ம இங்கே நம்ம லோக்கலில் வந்து சொல்கிறோம் இந்த ஜிந்தாபள்ளிங்கிறோம் கிளேரிசிடியா ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி அதையும் நட்டு விட்டாக்க அதில் வந்து நம்ம கொடி படர விட்டு அந்த அது மூலமாக வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும், நல்லா படர்ந்து போவோம். அதேமாதிரி ஒரு செடியில் ஒரு பெப்பர்னு எடுத்துக்கிட்டால் ஒரு செடியில் ஒரு 1/2 கிலோ கிடைச்சாலுமே நமக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த பட்டை இது எல்லாம் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணணும் இல்லை, நம்ம வந்து நார்மலாக வந்து பண்ணுற ஒரு இயற்கை வேளாண்மை முறையில் அதிகமாக நம்ம உரம் அப்படிலாம் போட தேவையில்லை, நார்மலாகவே இங்கே வந்து நல்லா வரும். கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கானிக் சம்மந்தமான ஆர்கானிக் மெனியூர் அப்படி போட்டாக்க இன்னும் நல்லாயிருக்கும்.
1: இப்போ இது தவிர வந்து இப்போ குறைந்த நாட்களில் உற்பத்தி பெறும் செடிகளில் அது மாதிரி இப்போ கூட இஞ்சி போடுறாங்க, நிலக்கடலை போடலாம், இல்லை இது போன்ற காய்கறிகள் போடலாம், இதெல்லாம் போட்டால் கூட உங்களுக்கு ஊடுபேராக போடலாமா சார், இதனால் பயன்பெற முடியுமா விவசாயிகள்?
0: அதாவது இஞ்சி வந்து ரொம்ப அந்தமானில் ரொம்ப ஃபேமஸானது, அந்தமானில் வந்து இஞ்சிக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து பார்சியல் சேடு போதும் அப்படிங்கிறோம், இப்போ வந்து ஃபுல்லாக நிறைய வெயில் இருக்குன்னு அவசியம் இல்லை, இது வந்து தென்னை மரத்துக்கு கரெக்டாக சூட்டபிளாக இருக்கிறதுனால அந்த இஞ்சி வந்து நல்ல ஒரு கிராப்பு. இஞ்சி இந்த டர்மரிக் மஞ்சள் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த படரக்கூடியது இந்த புடலங்காய் சுரக்காய் அது மாதிரி வெட்டில கொடி அதுவும் போட்டுக்கலாம், இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம அந்த அகத்தி செடி முருங்கை மரத்தை கூட நம்ம நெருக்கமாக நட்டு நட்டு வச்சுட்டோமா நம்ம வந்து இலையாகவும் கிடைக்கும், நம் பெரிய மரமாக வளர்த்துன்னு அவசியம் இல்லை, அது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஆடு மாடுகள் தேவையான ஃபாடருக்காகவும் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகத்தி இந்த முருங்கை இதெல்லாம் வந்து நட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரியும் போட்டால் கூட படர்ந்துக்கிட்டு நல்லா அந்த எருவசனுக்காகவும் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரியும் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த பர்மாதின்யான்னு சொல்கிறோம் இதை மாதிரி போட்டு விட்டாலும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வருமானமும் கிடைக்கும், அந்த மண் அரிமானத்தை கொஞ்சம் தடுக்கும். ஸோ இது மாதிரி பல எல்லா கிராப்பும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: தென்னைமரங்களுக்கு இடையே எவ்வளோ சார் தூரம் இருந்தால் ஊடுபயிர் செய்வதற்கு மிக உகந்ததாக இருக்கும்?
0: ஊடுபயிர்னு சொல்லும்போது நம்ம ஒரு 8 மீட்ரு நார்மலாக 7.5 வைக்கிறோம், அது 8 மீட்ரு போட்டு நடலாம், இல்லை 7.5 மீட்ரு நம்ம ஆல்ரெடி தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, அது இனிமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து இடையில் ஒரு லவங்கமோ இல்லை கிளவோ இடையில் ஒன்று போட்டுக்கலாம். இந்த சின்ன கிராப்லாம் அதை சுற்றி போகலாம். இப்போ இந்த பைனாப்பிள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 மீட்ரு ஒரு 75 சென்டிமீட்டருக்கு வந்து ஒன்று போட்டு அது மாதிரியும் பண்ணலாம். மற்றதுக்கு வந்து இப்போ கிராப் எந்த படற மாதிரி இந்த அவரைக்காய் இது மாதிரி போடுறதுன்னு வச்சு அதுக்கு தக்கன இது நம்ம என்ன ஸ்பேசிங்கோ அது மாதிரி ஒரு 1 மீட்டரில் போடலாம். இப்போ வந்து பரங்கிக்காய் போடுறோம் இது மாதிரிலாம் போடணும் 2 மீட்டரில் போடலாம். இது மாதிரி அந்த கிராப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த ஸ்பேசிங்கில் வருதோ அது மாதிரி வச்சு நம்ம போடலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் நறுமண பொருட்கள் செடி நடுவதன் மூலம் வந்து விவசாயிகள் அதிகமான லாபம் பெற முடியும். ஏன்னா இன்றைக்கி இந்த லவங்க பட்டையாக இருக்கட்டும் கிராம்பாக இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் அந்தமானுடைய அந்த தனி ஆர்கானிக்காக போகிறதுனால நிறைய விலை போயிருக்கு. இன்றைக்கி கூட 1000 ரூபாய் வரையும் பட்டை போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு தடவை வெட்டி விட்டாங்க, மறு தடவை திருப்பி தலைஞ்சி வந்து திருப்பி பட்டை கொடுக்க ஆரம்பிச்சு அந்த செடி. இப்போ வந்து உரம் மற்றும் நீர்ப்பாசனம் எப்படி இருக்க வேண்டும் சார்?
0: இப்போ வந்து ஒரு தென்னை மரத்துக்கு நமக்கு வந்து ஒரு 100 கிலோ இப்போ நம்ம உரம் போடலாம், நம்ம எருன்னு சொல்கிறோம் 100 கிலோ வரைக்கும் போடலாம். அது 2 வாட்டி போடலாம், ஃபஸ்ட்டு ஒரு ஜூன் ஜூலையில் ஒரு 50 கிலோ, அப்புறம் நம்ம மழையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு செப்டம்பர் அக்டோபரில் அப்போ ஒரு வாட்டி நம்ம வந்து போட்டால் போதும். அது தவிர வந்து இந்த பசுந்தாள் உரம்னு இருக்குது டேஞ்சர்னு சொல்கிறோம், நம்ம தக்கப்பூண்டு சனப்பை இது மாதிரி இதெல்லாம் விரைச்சி விட்டோமாக்க அது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை வந்து உறிஞ்சி ஒரு ஹெக்டருக்கு வந்து 80 to 100 கிலோ நைட்ரஜன் அளவுக்கு நமக்கு வந்து இது கொடுக்கும். அதே மாதிரி அதை வந்து ஆர்கானிக் மேட்டராகவும் யூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து அதே இந்த நம்ம எருவசன் மண் அரிப்பு தடுக்கிறது இது மாதிரி இதுக்காகவும் இது யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம இந்த ஜிந்தாபள்ளி நம்ம எல்லாம் இங்கே பார்த்தா எல்லா வெளியிலையும் ஃபுல்லாக இருக்குது, அதை நம்ம எடுத்து கூட வெட்டி அப்படியே நம்ம மல்ச்சிங் மாதிரி போட்டால் அதுக்கு வந்து மல்ச்சிங்காக ஆகிக்கும் உரமாக ஆகிக்கும், இது மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். அது மாதிரி தென்னை மரத்தை வந்து சுற்றி நம்ம போட்டால் கூட போதும், ஒருவேளை எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியலன்னா சுற்றி ஒரு 2 மீட்டர் தூரம், 2 மீட்டர் தான் அந்த ரூட்லாம் இருக்கும், அந்த 2 மீட்டருக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டாமே அது நல்ல ஒரு சத்து கிடைக்கும். நீர் மேலாண்மைன்னு பார்த்தாக்க நம்ம வந்து தண்ணி மல்ச்சிங் தான் போட

0: முடியும். ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு இது இல்லை, தண்ணி வசதி இருக்காது நம்ம மழை இல்லாத சமயத்தில். அதனால நம்ம மல்ச்சிங் ஏதாவது போட்டு இது மாதிரி இந்த என்னென்ன கிரா இதெல்லாம் இருக்குது, ஜிந்தாபள்ளி இது மாதிரிலாம் போட்டாக்கா, அப்புறம் இல்லைன்னா தென்னை மட்டையை போடுறது, தென்னை அந்த ஹஸ்க்குன்னு சொல்கிறோம் அந்த இதை போட்டு மூடி வைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணால் அந்த ஈரப்பதத்தை வந்து நம்ம வந்து காக்க வைக்கலாம்.
1: நோய் தாக்கங்கள் ஏதும் ஊடு பயிரிடுவதிலிருந்து மூலம் ஒரு பயிரிலிருந்து இன்னொரு பயிருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா?
0: இல்லை, நம்ம வந்து ஊடு பயிரிலிருந்து அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போட போகிறது கிடையாது. நம்ம அதே மாதிரி இந்த தென்னை மரத்துக்கு வந்து அது ஒவ்வொன்றும் இந்த ஊடு பயிரில் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும், அதனால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் தென்னை மரம் இருக்கும் 20 மீட்டரில் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நம்ம தென்னை மரம் வந்து எல்லாம் மேலே அப்லேண்டில் தான் நடுறோம், எல்லாம் ஸ்லோப்பாக இருக்கும், அங்கே தண்ணி வந்து ரொம்ப நின்னா தான் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதிகமாகும். இங்கே வந்து எல்லாம் தண்ணி வழிஞ்சி போகிறதுனால பெருசாக ஒன்றும் இல்லை, எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: பொதுவாக நமது தீவுகளில் வந்து நிலப்பரப்பு வந்து மேடு பள்ளம் நிறைந்து சமதளமற்ற பகுதியாக இருக்குது. ஊடு பயிர் செய்யும் போது நில அமைப்பை எப்படி சரி செய்யலாம் சார்?
0: இப்போ வந்து நம்ம தென்னை மரத்துக்கு இடையில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம டெரேஸ் மாதிரி போட்டோமா, டெரேஸ் போடும்போது கொஞ்சம் லெவல் பண்ணும்போது நமக்கு மண்ணரிப்பை வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி டெரேஸ் போட்ட பின்னாடி போடும்போது நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த டாப் சாயில் அதை வந்து நம்ம அப்படி கீழே போகிற மாதிரி பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மேலே சாயில் மேலேயே போடணும். மேலே இருக்கிற மண், அந்த மண்ணை வந்து மேலே இருக்கிற மண் வந்து ரொம்ப சத்துள்ள மண், 1 அடி மண், அந்த மண்ணை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது மாதிரி கொஞ்சம் லெவல் பண்ணி பண்ணும்போது நல்லா சின்ன சின்ன கிராப் இப்போ தனியாலாம் போடுறோம், பர்மா தனியா அது மாதிரி போடுறோம், அதுக்கெலாம் கொஞ்சம் லெவலாக இருந்தால் நல்லாயிருக்கும், மண் அரிமானம் கொஞ்சம் தடுக்கலாம், அதே மாதிரி நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் போடுறோம் அதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
1: மிக அருமையாக சொன்னீங்க சார். இறுதியாக நமது வேளாண் பெருமக்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன சார்?
0: நார்மலாக தென்னை மரம் மட்டும் நம்ம வச்சுட்டு இருந்தோமா நமக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு 70 to 80,000 ரூபா வந்து நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இது மாதிரி இன்டர் கிராப்லாம் நம்ம போடும்போது நம்ம ஊடு பயிர் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து டபுளாக கிடைக்கும். இப்போ நம்ம 1.5 to 2 lakh வரைக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம 1 lakh கீழே வந்து ஒரு அவ்வளோ 1 hectare நிலத்துலேருந்து கிடைச்சா நமக்கு ஒன்றும் வருமானமாக தெரியாது. அது ஒரு 2 lakh இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து எப்பயுமே கிடைக்கும். தென்னை மரத்தில் வந்து வருஷம் வந்து ஒரு 3-4 times நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த சின்ன ஊடு பயிரிலேருந்து நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான நம்ம மசாலா பொருள் இல்லைன்னா வந்து சப்ஜி இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மண்ணையும் வந்து நம்ம காக்கலாம், மண் அரிப்பை தடுக்கலாம் இன்டர் கிராப்பிங் மூலமாக. உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு இன்கம் கிடைக்கும், அதிகமான வருமானம், ரெகுலர் இன்கம் இது வந்து ரொம்ப கிடைக்கும். அதனால் எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு முடிஞ்ச எல்லா ஏரியாவும் நீங்கள் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் முடிஞ்ச ஏரியா ஒரு உங்கள்கிட்ட ஒரு 2 hectare இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 hectareல வந்து இன்டர் கிராப்பிங் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்ல வருமானமாக இருக்குதுன்னா அடுத்து ஃபுல்லாக கூட நீங்கள் பண்ணுங்கள். அது மாதிரி கொஞ்சம் ஏரியா பண்ணி பாருங்கள், ஒரு மாடல் ஒரு சின்ன ஃபீல்டு எடுத்துக்கிட்டு கூட பண்ணலாம். இது மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்து நீங்கள் வந்து நல்லா பயனடையலாம்.
1: நல்ல பயனுள்ள தகவல்களை நமது வேளாண் பெருமக்களுக்கு சொன்னீங்க சார். நமது வேளாண் பெருமக்களும் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நிச்சயம் பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் சார், நன்றி.
2: நேயர்கள் இதுவரை தென்னை மர தோப்புகளில் ஊடுபயிராக பயிரிடக்கூடிய பயிர்கள் குறித்து மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் சுப்பிரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் சக அறிவிப்பாளர் மு. வரதராஜன்.

முதல் மரியாதை திரைக்காக எஸ் ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடிய இப்பாடலுடன் திரை இசை பாடல்கள் நிறைவு பெறுகிறது. இத்துடன் இன்றைய தமிழம்தும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.